ஜியாவோ கரு சிலுங்கை முத்து எல்லாருக்கும் சூஜியாவோ கரு சிலுங்கை சொல்லா பொந்து அல்லா குருஜி.